நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வத்ருக்யானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திருப்பங்கீ நங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே அக்கிஜே அபி ஜே சம்பாஹதங் பரிசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பரணாசி சதா சர்வதாரித் சித்தங் நிவாசி சர்பரிஷாந்தவே பிரசாத் அம்ரித் கர்மே அம்ரித் தர்மே அகல் ஜோகே சால் போகே சால் ராஜே அடால் சாஜே அகல் தர்மம் அலாஹ கர்மம் சர்வங் தாத்தா சர்வங் யாத்தா சர்வங் பானே சர்வங் மானே சர்வங் பிராணங் சர்வங் திராணங் சர்வங் புகுத்தா சர்வங் ஜுகுத்தா சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே சர்வங் பாலேருவால் சாந்தவே பிரசாத் ஆதிரூபநாத மூர்த்த ஜோன் புருக்கே பார் சர்வமான் திருமான் தேவ பேவாதி உதார் சர்வபாலக் சர்வகாலக் சர்வகோபன கால் ஜத்தர் தத்தர பிரஹா பிரஹாதி அவதூத ரூப சால் நாம் ஷாவன ஜாத் ஜாக்கர ரூப ரங்க நரேக் ஆத புருக்க உதார மூர்த்த அஜோன் ஆத அசேக்

சாட்டு தேரத்துக்கா மோகட்டுக்கா தேத்து காட்டுமா தவிகா சோத்துமத்தி சாணா சத்நாம் குருந்தாஸ் பாபா ஹோர் மத்து ஹோர் ஹோர் தேசோ வேர்க்கமாய கூட கூட ஜோர ரா பூஜல்கே பேரு அக்கே சாமில சம்சார நாம் சதாய அப்னாவ சேது சுமார்